தாத்தும் நகர்த்து தான் கேட்டு தீத்திட்டு கத்து கேனு கேனு கேட்டு தாத்தா தாத்தா கேன்ன தாக்க தாக்க தாக்கென்ன கேன்ன கேன கேன்ன க தாக தீகே நே தாதின் தாக தேட்டு தாதுதா தாக்கின்னா தீக்கு தீன தீக்கு தீன தீக்கு தீன நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை நகை